சரி கம ப த ப ம த ப ம க ரி க ம ப த நி ஜ ரி ஜ நி த நி ஜ ரி க ரி ம க ரி ஜ ம க ரி ஜ க ரி ஜ நி ரி ஜ நி ஜ க ரி க ரி ஜ நி த ரி ஜ ரி ஜ நி த ப த ப த ப ம